0: की 1370वीं कड़ी सुन रहे थे। आकाशवाणी का ये श्री विजयपुरम केंद्र है। इस समय दिन के 11:30 हुए हैं। आइए सुनते हैं निकोबारी कार्यक्रम।
1: சின்லா மென்யே ரோக்கரே ஹமாங் இங்கிரிய தக்கா லமக் தெல்ங்கம் மீடியம் வேவ் த 438.6 மீட்டர் ஹேக் 684 கிலோ ஹர்ட்ஸ் ரமாங் எல்ங்கி அகாஷ்வனி ஸ்ரீ விஜயபுரம் அன்கி நிக்கோபாரி ப்ரோக்ராம் தஹாங்க
2: இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் ட்ரெஜர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் இட்ஸ் மான்யூமெண்ட்ஸ் தே ஆர் இட்ஸ் பீப்புள் கல்ச்சர் அண்ட் அன்டோல்ட் ஸ்டோரிஸ் தி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் த்ரூ பிரசார் பாரதி ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா A national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India. Because every district has a story worth telling.
1: மின் காத்தலோன் இங்கில் அப்புகு தரான் மினே மாவட்கரி சோங்களுக் எல்ஹோய் மினே குண்பனம் பி எம் வி பாரத் சீமா கிரான்கிரண சூமாய் வந்த தடிக்லிப்பூர் இப் த ஃபேன்சின் அலாங்குச்சிங்கேர் இது ஹேவிகிட்னோ தகத்தம் நிலுக்ஞ ஃபினிக்ஸ் பி சட்டி நச் ஹவான் இப் த தனிசியன் அலாங்குச்சிங்கேர் இது நேற்கன்றோ த லாஹராப் நிற அங்கிக்லிபூர் சக் மாய் வந்த ரன்மின் அல்தலகன் ஹவான் நச்சு ஸ்ரீ விஜயபுரம்

438.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மதியலி வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் ஆவணி திங்கள் 25ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், ரசிகர் தேன்கிண்ணம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆக்கின ஒலி உலவரும். குரலமுதம் அன்போடு இயந்த வாழ்க்கை வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. பொருள் உயிரும் உடலும் போல் அன்பும் செயலும் இணைந்திருப்பதே உயர்ந்த பொருத்தமாகும். மீண்டும் குரல் அன்போடு இயந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயந்த தொடர்பு. குரல் எண் 73 அதிகாரம் அன்புடைமை.

தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து பினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து. எம்வி பம்புகா நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து ஸ்வராஜ்தீப் மற்றும் லாங்கலேன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30

0: பதுக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி லட்சுமி நாளை காலை மணி 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தி பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி கமோட்டா நாளை காலை 7 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப் தீப், சுராஜ் தீப், ஸ்ட்ரேட் ஐலண்ட், கதம்தலா மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 7 ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஸ்ட்ரைட் ஐலண்ட் நாளை முற்பகல் 11 சஹிப் தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 சுவராஜ் தீப் செல்லும். சுவராஜ் தீப்பிலிருந்து பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி சங்கா நாளை முற்பகல் மணி 11:30 சுவராஜ் தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 சஹிப் தீப் செல்லும். சஹிப் தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ஜல்லிபாய் நாளை பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப் தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம் வி ராணி லட்சுமி நாளை மாலை 5 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுவராஜ் தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுவராஜ் தீப்பிலிருந்து பயணித்து சஹிப் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும்.
1: வானிலை அறிக்கை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 காற்றின் வேகம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும், மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மீனவர்கள் மீன்பிடிக்க அடுத்த 6 கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இத்துடன் வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.
2: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 முதல் 3 வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

அனைவருக்கும் வணக்கம். ரசிகர் தென்கிண்ணம் நிகழ்ச்சியில் நான் ரசித்த பாடல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பிரபுதேவா காஜோல் நடித்த படம் மின்சார கனவு. இந்த படத்தில் ஏஆர் ரஹமான் இசை அமைச்சிருக்காங்க. விண்ணிலவே விண்ணிலவே வினை தாண்டி வருவாயா, விளையாட ஜோடி தேவை. இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் கேட்டு பாருங்க.

நான் சென்னையில் இருந்தப்போ அடிக்கடி டி நகர் போகிறதுண்டு. எனக்கு விதவிதமான ட்ரெஸ்ஸுகள் போட பிடிக்கும். அங்காடி தெரு படத்தில் ரங்கநாத ஸ்ட்ரீட்டை ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. அங்கே கிடைக்காத ட்ரெஸ் துணிகளே இல்லை. அந்த படத்திலிருந்து அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை, அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை, ஆனால் அது ஒரு குறை இல்லை, இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

படம் பேரு ஆசை. அதுல அந்த புல்வெளி மேட்டுல ஆடி பாடி வருவாங்க, பச்சை பச்சைன்னு இருக்கும். புல்வெளி புல்வெளி தண்ணீர் என்று தொடங்குற பாட்டு ரொம்ப அருமையா இருக்கும். கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார் அந்த பாட்டை. திரையில வர அந்த சீன் ரொம்ப அருமையா இருக்கும். ரொம்ப மெலோடியஸ் சாங், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.

நேயர்களே, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் இன்று செப்டம்பர் 11 தேதி ஆண்டுதோறும் கடைபிடிக்கப்படுகிறது. இவர் 1882 ஆண்டு டிசம்பர் 11 தேதி திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இவர் பாரதியார் என்றும் மகாகவி என்றும் அன்புடன் அழைக்கப்படுகிறார். தனது 11 வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பித்தார். இவர் கவிஞர் மட்டுமின்றி எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், விடுதலை வீரர், சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்டவர். இவர் தனது 39 வயதில் 1921 ஆண்டு செப்டம்பர் மாதம் 11 தேதியன்று மறைந்தார். இதையடுத்து ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 11 தேதியை பாரதியாரின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறோம்.

நேயர்களே, பட்டிமன்ற நடுவரும் தமிழ் அறிஞருமான சாலமன் பாப்பையா அவர்கள் இன்று காலமானார். அவருக்கு வயது 90. மதுரையைச் சேர்ந்த சாலமன் பாப்பையா அவர்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியராக பணியாற்றிய இவர் தமிழ் இலக்கியங்கள் குறித்த ஆற்றிய உரைகளாலும் பிரபலமானவர். திருக்குறள் உள்ளிட்ட பழந்தமிழ் இலக்கியங்களுக்கு உரை எழுதியுள்ளார். தமிழக அரசு சார்பில் கடந்த 2000 இவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ் மொழி மற்றும் இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி 2021 மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பாய்ஸ் மற்றும் சிவாஜி உள்ளிட்ட திரைகளில் நடித்துள்ளார். இவர் தனது வயது மூப்பு காரணமாக இயற்கை எய்துள்ளார். அவரின் இரங்கல் செய்தி கேட்டு அனைவர் மனதிலும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழம்தம் சார்பாக அனைவரும் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.

நேயர்கள் இதுவரை ரசிகர் தேன்கிண்ணம் நிகழ்ச்சியில் பூஜாலால் தொகுத்து வழங்கிய பாடல்களை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, கடந்து வந்த பாதையை மறந்துவிடாதே, கடக்கப் போகும் பாதையை யாரிடம் சொல்லிவிடாதே என்ற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.